就光讲路一把了，那是。到底是国债还是企业的多啊？那的。那那现在应该讲了哦。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那是。那
주슈람포망나향딘자주슈자와이나제숑람토코링유체레게디미동아타코리신치조람미송와차라동네코리미동와코리동급심미와지체규니케강신도침부시투경안츠짐주주슈러송지슈니조람딘자타예럽주상라디네조람샤동용와체규게린체디 딘자탄 딘베 주슈 코류지 투몽토 뚜구

0: Kungli马龙的节目嘛，类似的。哎，你原来呢，其他当俺们中国这样，几乎就保养的节目里讲了。老家那他的矿个的松叶给他几根是难学的罢了。对，早点的下，第二个俺们那时候的车不罢了。那一年嘞，老在的没来，今年长在的没来不起。但今年嘞，大娃小嘛的罢了。大娃的他的本来的嘛的大娃，除了锻炼起来，春农节给过。
1: 推出的新包了嘛？
0: 哦，
1: 但一年来经历的阿东来过了，阿东来民都是，一年刚不得团下是，当天，但是呢，可是他的啷个早年给是呢，今年阿东门来呢，他的春农的几人员嘛是马进这个是意思，一年来推出的新差不着是吧？到处的团来的，是不啦？
0: 哦，来了，
1: 今年
0: 哦，
1: 推出新员那个了，接不起的，今年你哦，可能今年嗯，春农的接不起了吧？
0: 接哪不的？他的丢了。当丢了，但他原先公里，这工资低是给了，但我送那一级的级级我的谁的？看到原厂呢，这说是公里给忙用的，体积做那的，接那这个的谁的？但他工资，我没这个的，公里给我动了的，只要的，干不的丢我的，只有结果嘛的送给了，这样看这个，但他的没得中间间，但我送那结果的啥？但俺啥的人不用的，这接触嘛送去吧，工资这说呢，只有去古镇去那的，现在把经营去的送去，但我的结果应该了，这呢，但他顶，但他道路的，他公里我都没送，昨天呢，干不的丢用的。
1: 哦，来是来是，但他告诉了，但他经常给，可能是说呢，这里厂子的心脏，最那啥片没多脏。
2: 说真的，他的南瓜作业给春农的怕过节，装个年终都吧，节节前送节节那不是完了？
0: 好了。
2: 但一年嘞，节餐那嘞，很多干白大的，他的给他送那说，到了先拍个些呢，春农的节人下，下定这个过大大些的是吧？给了。
1: 对，
2: 但是呢，
1: 已经没节给了，的，可提前呢，我的给了，现在可多人去提些，第一天过年该要的，六月头嘞。
2: 哦，但是，以前民间南瓜出来啥，他的肉是得当节烧过的，下面呢，我那做经济的内部团结了罢了，但是呢，老来呢的水下有的。来是呢，说多嘛的了。经济节的确多嘛的了，下面呢，来啥必须要钱，下面呢，哦，可能他的春农节是小嘛的了。
1: 是是是。
2: 也要亲戚养家过年节，等等那做，干不同样的，第二的过年干了了，没得。
1: 哦，来是来是。
2: 但是的，家里面养几，嗯，马姐呀的，这个那边养过去的。他或做的成功的不记得是吧？那的，的，出国了呀，去跟着穷些，是的，这个大大是嘛是吧？嘛的，是吧？嘛的，但我那做城西的，但不面对咱把别个去成功的那边对呀。那的，那是，再不给他送来了。
0: 老
2: 三不给送来了，多钱了？那是，第二家给了呢，退休年龄了，别吃是那，他那个。
0: 其实，俺当时呢，逻辑，俺们的逻辑是的。第二年里，那干不通过的。提醒伢，今年里呢，伢过干不通过的。干不通过没说过，俺那可多，年个个里面的嘞，可多春农的姐姐养家第二个，那他个啥嘞？
1: 来是来是。
0: 啊，
1: 那是
0: 个
1: 啦，那是。
0: 老老，但是，其实那的，经济是的，但经济是的，是吧？讲人不能去批个。 春春节嘛，突起了下，引进民去，让家装给他的春农节是得亲节，工作谢谢就难的。
1: 老老老，见了老师。到了现在，第二个不差的是吧？是。
0: 他那小孩出去出发，第一个呢，他和弟弟姐姐不是完了？
2: 是。
0: 现在生意出去出发，两个妹呢，其实让给他出去那张老多卡巴那个他的，他的出去干呀动作，马卡比呢，也生意他和他姐姐不是吧？
2: 那的，我弟弟姐姐干的去了。
0: 那是。
1: 哦，谁不去？
0: 给那个出国的最早的嘛，像土里地方当学徒了。
1: 老师，老师，
0: 给那个出国的最早的嘛，像土里地方当学徒了。早点和那叔叔那那，说着那点这说过的，春农听节嘛，节节人队长把马进亚个顶这去，成功个牛不听亲亚个大大起了下。
1: 老师，老师，给那多钱了？
0: 老师，老师，俺给那总给他的春农节是得养家派去太监，得去出少交军送那他的老来那的少送给了。
1: 老师，老师，给那多少了？老师。
0: 多少钱？来在哪学吧？
1: 老师，老师，
0: 徐天家伙。
1: 那都上几学也行了。
0: 来在，送了哪？
1: 哦，等到没得的。
0: Di katsu nang la numlu ya ki di angdang si duwa kyan la.
1: Lari.
0: Tanda kunzu seja mota angdang di jo ari na jo arang lu re, jo ui na jo u lu re si ni. Tanda nge mota lu ya di num jo u di chanchang lu wa kyan la. Kunzu tinda lu na di dakwa korea tang tenzu duga yo re. Korea ki di angdang kari na di lu re si di ni kandre na chi.
1: Kiran ka tanda langko di angdang di karuto kubshu ko nyi rito kubshu ko pti rito la.
0: Di kapchoo nante yodasi, di nante kubchukuo nyi reisha kien la.
1: Lese, lese, lo ki la.
2: No. Ta di kubchukuo nyi na kubchukuo nga loo na chakwa kwa ya maa nga yodasa di, tinte yo maa re la.
0: Lo, lo ki la.
2: Kubchukuo nga di yang kubchukuo nyi le pu thaga yore la, zangzi cha, di shingi nga na zuyo, ta di shukze nga loo le ya, ta chakwa maa kwa ya da di kee leksu yore la. Ta na kubchukuo nyi le ya tse zin ya da kare isi na kubchukuo nyi le maa maa loo isa shi. Tile maa saa maa choob jiri.
0: Haa, nai lasi lasi kya naa lasi la.
2: Lasi, nga naa zo mota saa ba kashi di naa loo liya tanda num shonye kap di rinbu yori, kap di naa loo kap kaa nyi yori, kap tonga di naa nga zo gupchu koo nyi gitu gori. Hisi kap ringa di naa nga zo ta kya kya shun kao yaa siri, yaa koi naa loo shukze da, shukchambu yori. Jiri, di ina inji michi nga zo gupchu koo nga yaa maa saa bichi, dindresi yori. Lakwa do kashi gupchu koo kya le maa saa bichi. Tā kī rāndi gupchū kōnyī na gupchū kōnyī lū chū rā rā, gupchū kōngāi lū chū, gupchū kōkē lū chū rī, kiong kāñjī yō mā rī lā.
0: Lō, lō, lō, kiāng lā,
2: pō chū rā. Tā kwa kōyā dā tī yō mā rī lā. Tā nā zū, zū tōnā nā yā tī rī shā lā. Chū nūm dī kī rāndi tū chū mē shī, chē yā dō yā rā mū dū sā tī na, tā chī kāñjām jī lī yā, chī chē bē sō tā ndē nī kiong kū chīmbu pō rī lā. Tī nī yī jī mī jī nā zū, tā sū sū chī dākyōng rā chī, yīnjī mīnjī tūchū nyē līm nā, lāṃsā lāṃsā chī chī, yā mē nā, chī līt nyē līm nā, kato kato chī nā ndā lā.
0: Lō, lō kia nā, lō, tōchī.
1: Lēsē, lēsē kia nā. Tā chā nā, tānda, lāṅgō kī nūm tōng sō chī, āng tā kū, nī kū, tīng kō, kia chī, sō yā tī, tsō tī kā rē sō sō nā, nūm kī kā sō rē, tā chī, bū zē kī, līng nyē lī yā tīng chī, chāng shī tīng chī kī, tā chī sō yō rī rī wā kia nā.
2: Lā rī kia nā.
1: Tanda langgo so so ya le ya tanda num lu ya ki che si ma shu su duwa bian na kap ju na la.
2: La di la.
1: Tanda kurang tabo cha xa na gupshu gu ni gyun yu na gupshu gu ni le ma chu gu ma rwa la.
2: Zi la.
1: Ta yin le gupshu gu ni le ya to qin bi na gyun zao ne yu ma rwa la.
2: Gyun ki ki yu ma rwa
1: la. Lese lese. Bian na kian la tanda kuang ta cha yi nye tanda langgo sa bu chi nyue bi yu ma la. De le tanda diri xa ku che si chi na gupshu gu ni lu xe du la. Ta yin le nye ka su re ta chi. Chukwa li ya, pen tohan yon na sam, pe chu yu rung su kyo na sam che, gupchu gong kyang lu yu ba la.
2: Lesh.
1: Ta de chi kwa za ri chi kye ri tong la.
2: La ri.
1: Ta ni gyun zao ni yon ma ri wa la.
2: Gyun yon ma ri ki la.
1: Lesh, lesh.
0: Ta na zu. Tinda yin la kyan la on la.
2: Lesh.
1: Lesh, sep kyan nang sung ya la.
0: Oh, sep kyan nang su kyan la to che la.
1: Lesh, an kyan chi su yang chi, lang kwa pe chu chi pe gyu rim chue li ya, ta chi, lo la nyam su da tang nang xin, chi da gyun te la ni zu, ting che che nang bi yin na, te ka ngan su le se na, shu yo ka shu yin la.
3: 老老见了拖车弄了，拖车了。老老修过了，见了。老。只需冷不，忙那样。电价只需早晚一。我这熊狼头可以牛车来给的米东瓦塘，可以先去卓兰米送瓦。恰拉东的可以米东瓦，可以东个新米瓦街车就你，开港新都钱不是。推广安全，禁止进水了，送在水内。 卓兰电价塘也入居上了点呢，卓兰下东用完车够，建林车的电价塘电别追求可有劲，推梦托对过。